தென்னந்தோட்டம், எல்லோரும் போனா போலே நானும் போனேன் தென்னந்தோட்டம. தேங்காய தீரிட வந்து, தேங்காய தீரிட வந்து மாட்டிக்கிட்டாமே மகளீமா.